தெட்டா கக தெட்டு தெட்டா கட்டதா துண்ணா கிடத்துக்கு தாத்தடி கிடத்துக்கு தெருக்கிறதுக்கு தாத்தடி தேட்டு நெட்டு தாக தட்டு கிருதா தட்டு தாக தட்டு கிருதா தட்டு தாக தட்டு காது கிண்ண நாக கட்டட்ட கட்டாக தட்டு காத்திருக்கிறதுக்கு தாக தட்டு தா தா தெரிக்கிறதுக்கு தாத்திருக்கிறது தாத்தி தா கத்ததா தெரிக்கிறதுக்கு தாத்திருக்கிறது தாத்தி தா கத்ததா தெரிக்கிறதுக்கு தாத்திருக்கிறது தாத்தி தா கத்ததா தெரிக்கிறதுக்கு தாத்திருக்கிறது தாத்தி தா கத்ததா தெரிக்கிறதுக்கு தாத்திருக்கிறது தாத்தி தா கத்ததா தெரிக்கிறதுக்கு தாத்திருக்கிறது